0: ஸ்மாரக சேகரித்தேன் ஹரியுமே சொன்னேன், அமீருமே சொன்னேன், கங்காலுமே சொன்னேன், ராஜே மகாராஜே
1: ਮਹਾਰਾਜ ਕਿਹੜੀ ਵਸਤੂ ਮੇਰੇ ਨਾਲ ਜਾਏਗੀ ਤੁਹਾਨੂੰ